0: சம்பத் பதி.
1: நமஸ்தே, வெல்கம் டு யூ ஆல் ஃபார் திஸ் 4 டேஸ் யோகா அப்ரிசியேஷன் ப்ரோக்ராம் வித் பிரியா. ப்ளீஸ் சிட் கம்ஃபர்டபிளி in any comfortable posture with back and neck straight. Close your eyes, relax your whole body, relax your whole body consciously. Take a breath and exhale. Again take a deep breath and exhale. Now again take a deep breath and adopt Namaskar Mudra. Chant Om 3 times and a prayer. Breathe in.